0: ஆர் மேப்பாச்சோ
1: இடி யூனியோ ஓர் ரேடியோ ஓர் ரேடியோ ஓர் ரேடியோ ரேடியோ ரேடியோ ரேடியோ
2: பல்லாயிட்டு வா பல்லாயிட்டு வா
3: ரோசி லவ் இட்

0: ஆர் மேப்பாச்சோ
1: இடிவினோ ஆர் ரேடியோ
2: Genesis 2:24. Therefore, the man

0: ஆர் மேப்பாச்சோ
1: இடியுனோ ஆர் ரேடியோ பியும் ஏக்கரே வேர் குவாரோ
0: ஆர் மேப்பாச்சோ
1: இடியுனோ ஆர் ரேடியோ

0: ஆர் மேப்பாச்சு
1: இடி விஞ்ஞோ ஓர் ரேடியோ
2: Hey yo, man, I see you wanna be everybody.